தபிரி பர்சிய கஸ்பானி ஃபல்னி ஹவுசில் தொங் சரி இயா காயிரோல் அஹன் பதிலை சரே தொக்சோம் அபோம் மைத்தேகே பேனா சையேக்தா இயா காயிரோல்.

அதை சனஹன்பி சலூன சைடியம்கா இல்லை சொல்லி செய்யமா நோபோக் சிங்கை உள்ளக்லே கோரோகி ngangran naba mangana maike pumba silakle leimeril sidabi he ima khurumjari nangbu tolabana naina

இளங்கும் ராதாரணி தேவி நோட் அபாஹோன் தபிரே தபிரி வரிசை அகஸ்பானி இம்பால் நீ ஜந்திர சங்கீத லைசரே அதோப்பம் தோரேன் லுவாங்கி கிளாரியோனே.

சைனா பிலிம் ஸ்தகிதாபீரே புஷ்பராணி நசக்பை இசை சைரிங்க சரமதி லால்மணி சைராங்கனா ஓகே நமாச்சம் மதங்களுக்கு சரிவ பிலிம் ஜகோய் சாபி அம்மனா ஜி சந்திரகாந்தகி பையனி அனந்த் சலாயின சைராங்வா சைசக்லிபி மைபம் ரோசிபினா.

0: ꯁꯤꯡꯗ ꯀꯨꯡꯒꯤ ꯅꯣꯡ ꯆꯨꯔꯕ ꯌꯥꯏ ꯍꯥꯏꯔꯤ ꯃꯦꯘꯥꯂꯌꯥꯗ ꯀꯨꯡꯒꯤ ꯅꯣꯡ ꯑꯁꯤꯒꯤ ꯌꯦꯡꯂꯒ ꯋꯦꯁ ꯒꯥꯔꯣ ꯍꯤꯜ ꯗꯤꯁꯇ꯭ꯔꯤꯛ ꯑꯦꯗꯃꯤꯅꯤꯁꯇ꯭ꯔꯦꯁꯟꯅ ꯃꯍꯧꯁꯥꯒꯤ ꯈꯨꯗꯣꯡꯊꯤꯕꯁꯤꯡꯗꯒꯤ ꯆꯦꯛꯁꯤꯟꯅ ꯂꯩꯅꯅꯕ ꯁꯦꯝ ꯁꯥꯕꯒꯤ ꯊꯕꯛꯁꯤꯡ ꯄꯥꯏꯈꯠꯂꯦ ꯏꯁꯤꯡ ꯏꯆꯥꯎ ꯊꯣꯛꯀꯟꯕ ꯆꯤꯡ ꯅꯤꯡꯈꯥꯏꯕ ꯑꯃꯁꯨꯡ ꯏꯆꯥꯎꯒ ꯃꯔꯤ ꯂꯩꯅꯕ ꯈꯨꯗꯣꯡꯊꯤꯕ ꯊꯧꯗꯣꯛꯁꯤꯡ ꯊꯣꯛꯀꯟꯕ ꯌꯥꯕ ꯃꯐꯝꯁꯤꯡꯗ ꯆꯦꯛꯁꯤꯟ ꯊꯧꯔꯥꯡꯁꯤꯡ ꯂꯧꯈꯠꯂꯦ ꯋꯦꯁ ꯒꯥꯔꯣ ꯍꯤꯜ ꯗꯤꯁꯇ꯭ꯔꯤꯛ ꯗꯤꯖꯥꯁꯇꯔ ꯃꯦꯅꯦꯖꯃꯦꯟꯠ ꯑꯣꯊꯣꯔꯤꯇꯤꯅ ꯇꯣꯉꯥꯟ ꯇꯣꯉꯥꯟꯕ ꯕꯤꯚꯥꯒꯁꯤꯡ ꯑꯦꯖꯦꯟꯁꯤꯁꯤꯡ ꯑꯃꯁꯨꯡ ꯁꯔꯚꯤꯁ ꯄ꯭ꯔꯣꯚꯥꯏꯗꯔꯁꯤꯡꯒꯤ ꯃꯀꯣꯛꯁꯤꯡꯒ ꯃꯤꯐꯝ ꯑꯃ ꯄꯥꯡꯊꯣꯛꯇꯨꯅ ꯍꯤꯔꯝ ꯑꯁꯤꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯈꯟꯅꯈ꯭ꯔꯦ ꯑꯃꯔꯣꯝꯗ ꯃꯦꯠ ꯗꯤꯄꯥꯔꯠꯃꯦꯟꯠ ꯍꯥꯏꯔꯤ ꯂꯩꯕꯥꯛ ꯑꯁꯤꯒꯤ ꯑꯋꯥꯡ ꯊꯪꯕ ꯃꯐꯝꯁꯤꯡꯗ ꯉꯁꯤ ꯃꯌꯥꯏ ꯑꯣꯏꯔꯛꯄꯗꯒꯤ ꯌꯥꯝꯅ ꯀꯟꯕ ꯆꯥꯡꯗ ꯅꯣꯡ ꯆꯨꯒꯅꯤ ꯍꯤꯃꯥꯆꯜ ꯄ꯭ꯔꯗꯦꯁ ꯑꯃꯁꯨꯡ ꯎꯠꯇꯔꯈꯟꯗꯁꯨ ꯂꯦꯟ ꯑꯃꯁꯨꯡ ꯑꯈꯧꯔꯥꯎ ꯌꯥꯎꯅ ꯅꯣꯡ ꯆꯨꯔꯕ ꯌꯥꯏ ꯍꯥꯏꯔꯤ ꯇꯥꯕꯤꯔꯤꯕ ꯄꯥꯎ ꯑꯁꯤ ꯑꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯗꯒꯤꯅꯤ ꯇꯥꯃꯤꯜꯅꯥꯗꯨꯗ ꯇꯤ ꯚꯤ ꯀꯦꯅ ꯂꯨꯆꯤꯡꯕ ꯑꯅꯧꯕ ꯁꯔꯀꯥꯔ ꯔꯥꯖ꯭ꯌ ꯕꯤꯙꯥꯟ ꯁꯚꯥꯗ ꯊꯥꯖꯕꯒꯤ ꯚꯣꯠ ꯂꯧꯕꯗ ꯃꯥꯏ ꯄꯥꯛꯂꯦ ꯉꯁꯤ ꯑꯗꯛꯁ ꯖꯦ ꯗꯤ ꯁꯤ ꯄ꯭ꯔꯚꯥꯀꯔꯅ ꯁꯚꯥꯒꯤ ꯕ꯭ꯂꯣꯛꯁꯤꯡ ꯈꯥꯏꯗꯣꯛꯇꯨꯅ ꯚꯣꯠ ꯂꯧꯅꯕꯗ ꯑꯦꯝ ꯑꯦꯜ ꯑꯦ 194ꯅ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯖꯣꯁꯦꯐ ꯕꯤꯖꯣꯏꯅ ꯂꯨꯆꯤꯡꯕ ꯁꯔꯀꯥꯔꯕꯨ ꯁꯧꯒꯠꯈꯤ ꯑꯦꯝ ꯑꯦꯜ ꯑꯦ 92ꯅ ꯃꯍꯥꯛꯀꯤ ꯃꯥꯌꯣꯛꯇ ꯚꯣꯠ ꯄꯤꯈꯤ ꯑꯦꯝ ꯑꯦꯜ ꯑꯦ 5ꯅ ꯚꯣꯠ ꯊꯥꯗꯕ ꯌꯥꯎꯈꯤꯗꯦ ꯃꯤꯐꯝ ꯑꯗꯨꯗ ꯁꯔꯨꯛ ꯌꯥꯈꯤꯕ ꯕꯤꯔꯣꯗꯤ ꯂꯨꯆꯤꯡꯕ ꯌꯨ ꯁ꯭ꯇꯦꯂꯤꯟ ꯑꯃꯁꯨꯡ ꯃꯍꯥꯛꯄꯨ ꯁꯧꯒꯠꯄ ꯗꯤ ꯑꯦꯝ ꯀꯦꯒꯤ ꯑꯦꯝ ꯑꯦꯜ ꯑꯦ ꯁꯤꯡ ꯌꯥꯅꯤꯡꯗꯕ ꯎꯠꯂꯗꯨꯅ ꯁꯚꯥꯒꯤ ꯃꯄꯥꯟꯗ ꯊꯣꯛꯈꯤ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯁ꯭ꯔꯤ ꯖꯣꯁꯦꯐ ꯕꯤꯖꯣꯏꯅ ꯊꯥꯖꯕꯒꯤ ꯚꯣꯠꯀꯤ ꯃꯥꯡꯑꯣꯏꯅꯅ ꯁꯚꯥꯗ ꯋꯥ ꯉꯥꯡꯂꯗꯨꯅ ꯍꯥꯏ ꯃꯍꯥꯛꯀꯤ ꯁꯔꯀꯥꯔ ꯑꯁꯤ ꯖꯥꯠ ꯕꯤꯖꯥꯠ ꯈꯥꯏꯗꯕ ꯁꯔꯀꯥꯔ ꯑꯃ ꯑꯣꯏꯅ ꯊꯕꯛ ꯇꯧꯒꯅꯤ ꯍꯥꯟꯅꯒꯤ ꯁꯔꯀꯥꯔꯅ ꯄꯥꯏꯈꯠꯂꯝꯕ ꯊꯕꯛ ꯊꯧꯔꯝꯁꯤꯡꯁꯨ ꯅꯧꯅ ꯌꯦꯡꯁꯤꯟꯗꯨꯅ ꯃꯈꯥ ꯆꯠꯊꯒꯅꯤ ꯃꯗꯨꯒꯤ ꯃꯃꯥꯡꯗ ꯍꯥꯟꯅꯒꯤ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯌꯨ ꯁ꯭ꯇꯦꯂꯤꯟꯅ ꯊꯥꯖꯕꯒꯤ ꯚꯣꯠꯀꯤ ꯃꯥꯡꯑꯣꯏꯅꯅ ꯍꯥꯏ ꯇꯤ ꯚꯤ ꯀꯦ ꯁꯔꯀꯥꯔ ꯑꯁꯤ ꯃꯤꯌꯥꯝꯅ ꯌꯥꯗꯕ ꯁꯔꯀꯥꯔꯅꯤ ꯍꯟꯗꯛꯇ ꯄꯥꯡꯊꯣꯛꯈꯤꯕ ꯃꯤꯈꯜ ꯑꯗꯨꯗ ꯑꯄꯨꯟꯕ ꯚꯣꯇꯔꯒꯤ ꯆꯥꯗ 56%꯭ꯇꯤ ꯑꯇꯣꯞꯄ ꯔꯥꯖꯅꯤꯇꯤ ꯗꯣꯜꯁꯤꯡꯗ ꯃꯈꯣꯏ ꯃꯈꯣꯏꯒꯤ ꯚꯣꯠ ꯄꯤꯈꯤ ꯑꯣꯜ ꯏꯟꯗꯤꯌꯥ ꯑꯦꯟ ꯑꯥꯔ ꯀꯪꯒ꯭ꯔꯦꯁꯀꯤ ꯂꯨꯆꯤꯡꯕ ꯑꯦꯟ ꯔꯪꯒꯁ꯭ꯋꯥꯃꯤ ꯄꯨꯗꯨꯆꯦꯔꯤ ꯌꯨꯅꯤꯌꯟ ꯇꯦꯔꯤꯇꯔꯤꯒꯤ ꯑꯅꯧꯕ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯑꯣꯏꯅ ꯉꯁꯤ ꯋꯥꯁꯛ ꯂꯧꯈ꯭ꯔꯦ ꯄꯨꯗꯨꯆꯦꯔꯤ ꯂꯣꯛ ꯅꯤꯕꯥꯁꯇ ꯄꯥꯡꯊꯣꯛꯄ ꯊꯧꯔꯝ ꯑꯃꯗ ꯎꯄ ꯔꯥꯖ꯭ꯌꯄꯥꯜ ꯀꯦ ꯀꯩꯂꯥꯁꯅ ꯁ꯭ꯔꯤ ꯔꯪꯒꯁ꯭ꯋꯥꯃꯤꯕꯨ ꯊꯕꯛ ꯄꯥꯏꯕ ꯑꯃꯁꯨꯡ ꯑꯔꯣꯟꯕ ꯉꯥꯛꯄꯒꯤ ꯋꯥꯁꯛ ꯂꯧꯈꯤ
1: நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் மற்றும் மற்றதையும் கொண்டிருப்பேன் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதலமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திருத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன்
0: ꯃꯁꯥꯒꯤ ꯆꯍꯤ 56 ꯁꯨꯔꯕ ꯁ꯭ꯔꯤ ꯑꯦꯟ ꯔꯪꯒꯁ꯭ꯋꯥꯃꯤ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯒꯤ ꯐꯝ ꯄꯥꯏꯔꯛꯄ ꯑꯁꯤ ꯍꯟꯗꯛꯀꯤ ꯑꯁꯤ ꯊꯥꯔꯒ 5ꯔꯛ ꯁꯨꯕꯅꯤ ꯅꯤꯡꯁꯤꯡꯕ ꯌꯥꯏ ꯁꯤꯠ 90 ꯂꯩꯕ ꯄꯨꯗꯨꯆꯦꯔꯤ ꯕꯤꯙꯥꯟ ꯁꯚꯥ ꯃꯤꯈꯜꯗ ꯑꯦꯟ ꯗꯤ ꯑꯦꯅ ꯁꯤꯠ 39 ꯐꯪꯈꯤ ꯃꯁꯤꯒꯤ ꯃꯅꯨꯡꯗ ꯑꯣꯜ ꯏꯟꯗꯤꯌꯥ ꯑꯦꯟ ꯑꯥꯔ ꯀꯪꯒ꯭ꯔꯦꯁꯅ ꯁꯤꯠ 12 ꯐꯪꯈꯤꯕꯅꯤ ꯚꯥꯔꯠꯅ ꯌꯨꯝꯕꯨ ꯑꯣꯏꯗꯨꯅ ꯕ꯭ꯔꯤꯁꯀꯤ ꯐꯣꯔꯦꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯁꯤꯡꯒꯤ ꯃꯤꯐꯝ ꯍꯌꯦꯡꯗꯒꯤ ꯍꯧꯗꯨꯅ 15 ꯐꯥꯎꯕ ꯄꯥꯡꯊꯣꯛꯂꯒꯅꯤ ꯃꯤꯐꯝ ꯑꯁꯤꯗ ꯃꯄꯥꯟ ꯊꯧꯔꯝ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯗꯥꯛꯇꯔ ꯑꯦꯁ ꯖꯦ ꯁꯪꯀꯔꯅ ꯁꯚꯥꯄꯇꯤ ꯑꯣꯏꯒꯅꯤ ꯃꯄꯥꯟ ꯊꯧꯔꯝ ꯃꯟꯇ꯭ꯔꯥꯂꯒꯤ ꯋꯥꯉꯥꯡꯂꯣ ꯔꯟꯗꯤꯞ ꯖꯦꯁꯋꯥꯜꯅ ꯃꯤꯐꯝ ꯑꯁꯤꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯅ꯭ꯌꯨ ꯗꯦꯜꯂꯤꯗ ꯄꯥꯎꯃꯤꯁꯤꯡꯗ ꯍꯥꯏ ꯂꯨꯆꯤꯡꯕꯁꯤꯡꯅ ꯃꯥꯂꯦꯝꯒꯤ ꯑꯃꯁꯨꯡ ꯕ꯭ꯔꯤꯛꯁ ꯂꯩꯕꯥꯛꯁꯤꯡꯒꯤ ꯑꯣꯏꯅ ꯇꯣꯉꯥꯟ ꯇꯣꯉꯥꯟꯕ ꯋꯥꯐꯝꯁꯤꯡꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯈꯟꯅꯒꯅꯤ ꯄ꯭ꯔꯙꯥꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯅꯔꯦꯟꯗ꯭ꯔ ꯃꯣꯗꯤꯒꯤ ꯌꯨ ꯑꯦ ꯏꯒꯤ ꯈꯣꯡꯆꯠꯀꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯁ꯭ꯔꯤ ꯖꯦꯁꯋꯥꯜꯅ ꯍꯥꯏ ꯈꯣꯡꯆꯠ ꯑꯁꯤꯗ ꯄ꯭ꯔꯙꯥꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯅ ꯑꯦꯅꯔꯖꯤ ꯁꯤꯀ꯭ꯌꯨꯔꯤꯇꯤꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯋꯥꯔꯤ ꯁꯥꯟꯅꯒꯅꯤ ꯂꯣꯛ ꯁꯚꯥ ꯑꯗꯛꯁ ꯑꯣꯝ ꯕꯤꯔꯂꯥꯅ ꯑꯋꯥꯡ ꯃꯊꯥꯒꯤ ꯚꯥꯔꯠꯀꯤ ꯁꯪꯁꯠꯀꯤ ꯃꯤꯍꯨꯠ ꯀꯥꯡꯕꯨꯁꯤꯡꯒ ꯂꯣꯏꯅꯅ ꯉꯁꯤ ꯚꯨꯇꯥꯟꯗ ꯆꯠꯀꯅꯤ ꯍꯧꯖꯤꯛ ꯑꯔꯣꯏꯕꯗ ꯃꯔꯨꯑꯣꯏꯕ ꯄꯥꯎ ꯑꯃꯨꯛ ꯍꯟꯅ ꯃꯅꯤꯄꯨꯔꯤ ꯀ꯭ꯂꯥꯁꯤꯀꯦꯜ ꯖꯒꯣꯏꯗ ꯁꯛꯅꯥꯏꯔꯕꯤ ꯑꯃꯁꯨꯡ ꯄꯗꯃꯁ꯭ꯔꯤ ꯃꯅꯥ ꯐꯪꯈ꯭ꯔꯕꯤ ꯈꯦꯇ꯭ꯔꯤꯃꯌꯨꯝ ꯑꯣꯡꯕꯤ ꯊꯧꯔꯥꯅꯤ ꯁꯥꯕꯤ ꯗꯦꯕꯤꯅ ꯂꯩꯈꯤꯗꯕꯗ ꯔꯥꯖ꯭ꯌꯄꯥꯜ ꯌꯥꯎꯅ ꯂꯨꯆꯤꯡꯕ ꯀꯌꯥꯅ ꯑꯋꯥꯕ ꯐꯣꯡꯗꯣꯔꯛꯂꯤ ꯂꯩꯕꯥꯛ ꯑꯁꯤꯒꯤ ꯀꯨꯡꯒꯤ ꯅꯣꯡ ꯍꯧꯈꯤꯕ ꯆꯍꯤꯁꯤꯡꯒꯤ ꯌꯦꯡꯅꯕꯗ ꯆꯍꯤ ꯑꯁꯤꯒꯤ ꯑꯣꯏꯅ ꯉꯟꯅ ꯂꯥꯛꯂꯒꯅꯤ ꯍꯥꯏꯅ ꯏꯟꯗꯤꯌꯥ ꯃꯦꯠ ꯗꯤꯄꯥꯔꯠꯃꯦꯟꯠ ꯍꯥꯏꯔꯤ ꯇꯥꯃꯤꯜꯅꯥꯗꯨꯗ ꯇꯤ ꯚꯤ ꯀꯦꯅ ꯂꯨꯆꯤꯡꯕ ꯑꯅꯧꯕ ꯁꯔꯀꯥꯔ ꯔꯥꯖ꯭ꯌ ꯕꯤꯙꯥꯟ ꯁꯚꯥꯗ ꯊꯥꯖꯕꯒꯤ ꯚꯣꯠ ꯂꯧꯅꯕꯗ ꯃꯥꯏ ꯄꯥꯛꯂꯦ ꯑꯃꯁꯨꯡ ꯑꯣꯜ ꯏꯟꯗꯤꯌꯥ ꯑꯦꯟ ꯑꯥꯔ ꯀꯪꯒ꯭ꯔꯦꯁꯀꯤ ꯂꯨꯆꯤꯡꯕ ꯑꯦꯟ ꯔꯪꯒꯁ꯭ꯋꯥꯃꯤ ꯄꯨꯗꯨꯆꯦꯔꯤꯒꯤ ꯑꯅꯧꯕ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯑꯣꯏꯅ ꯉꯁꯤ ꯋꯥꯁꯛ ꯂꯧꯈ꯭ꯔꯦ ꯄꯥꯎ ꯂꯤꯖꯔꯤ
2: ꯑꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜ ꯍꯧꯖꯤꯛ ꯇꯥꯕꯤꯔꯁꯤ ꯑꯦꯟ ꯁꯤ ꯑꯥꯔ ꯇꯤꯒꯤ ꯇꯦꯡꯕꯥꯡꯒ ꯂꯣꯏꯅꯅ ꯁꯟꯗꯣꯛꯆꯕ ꯊꯧꯔꯝ ꯎꯃꯪ